நம்ம எங்க என் கல்யாணம் ஒன்று நம்ம கடையா வர உள்ளதாங்க இவங்களுக்கு கல்யாணம் புடஞ்சாங்க புடஞ்சாங்க புடஞ்சாங்க புடஞ்சாங்க Just want to let this message out to all my fellow Northern Territories that suffered under the government intervention intervention intervention yo intervention invasion that's fierce but what's the situation what's the reason?